0: தபாய் சிந்தகனும் சார் கிப்ஸ் FM 98.3 MHz your companion
1: கிப்ஸ் டைம் செக்
2: अहिले साँझको 6 बजेको छ
3: Keeps you cool.
4: Keeps you alive.
5: Keeps you entertained. Keeps 98.3 FM. Your companion. Your companion. Your companion.
6: Excuse me.
7: Non-stop Bollywood mega hits.